0: எங்கண்ணா?
1: பத்கம்மா, பத்கம்மா,
2: பத்கம்மா, பத்கம்மா!
3: ஹாஸ்ய அபிநேதா கே ரூப் மே மஹமூத் நே 70 ஆர் 80 கே தசக் மே அப்னே கோ கிசி ஸ்டார் கே ரூப் மே ஹி ஸ்தாபித் நஹீ கியா, பல்கி ஐசி ஐசி ஃபில்மே பனாயி ஜோ மனோரஞ்சன் கே லிஹாஸ் சே பா கமால் ஹே.
4: வணக்கம் ஜி.
0: ஓ போஜலிய நா.
4: அய்யோ, ஏக் மினிட் டைம் நா ஜி, ஏ கிடக்கி பந்த் கர்.
0: கியா ஹே?
4: கிடக்கி பந்த் கர்னா ஜி.
0: யோ.
4: யோ வோ படா படா ஆக்கு கோல் கே தேக்தா நா.
0: தேக்னே தோ. சுன்னே தோ. ஜரா இன்கோ பி பதா சலே கே கானா கியா ஹோதா ஹே.
4: அய்யோ அய்யோ, பைலா போலனா நா ஐசா பாத். டாய். போலா. तुम आना गाना गाना आना.
5: तुम नहीं गाना, तुम जाना हम गाना.
4: ये हम जाना तुम गाना, बाप का राज है या बोला, ये हम तेरा गोला बनाना गोला या ताली दे रहे हैं गाना गाना.
5: चल चल
4: देवी, तुम बताना बताना.
3: दोस्तों, ये बताने की जरूरत नहीं है कि ये फिल्म पड़ोसन के डायलॉग थे. फिल्म पड़ोसन का संगीत काफी लोकप्रिय हुआ था. संगीतकार थे इसके राहुल देवबर्मन. पहले ये गाना सुन लेते हैं, इसके बाद हम आपको एक किस्सा सुनाएंगे.
6: या कच्चा तुरा

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜனி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத